0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் செல்லையா. சார், இந்த வண்டி அப்படி கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கண்ணே.
2: வணக்கம். என்ன டாக்டர் சார், ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டீங்க. நாங்கள் நினைச்சோம் வழி தவறி வேற எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு.
1: என்ன இங்கே பெங்களூர் தான் கிட்டே இருக்கு. எத்தனை காலம் ஆனாலும் பிறந்த வீட்டுக்கு வர்ற வழி மறந்துட முடியுமா? ஆமா, இன்னும் ஒர்க் நடந்துட்டே இருக்கு.
2: அவ்வளோ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை தான் இருக்கு.
3: சரி, இப்போ
1: என்ன என்ஜினியர் சார்,
3: ஒரு
1: வாரம் எடுத்துருங்க. ஆனா ஒரு மாசம் போக கூடாது.

0: வணக்கம்யா.
1: வணக்கம்.
0: வணக்கம் டாக்டர்.
2: மாதவன்ஸ் கிளினிக். அதுலப்பா எந்த குழப்பம்?

0: நிறுத்தங்கோ.
1: யார் வண்டி தெரியாது?
2: யாரு வண்டியா இருந்தா என்ன? டாக்டர் மாதனோட வண்டி ஆகும். ஈஸ்வராதீனம் பரிய உள்ள வண்டி தானே முன்னில். எங்களை கூட கொண்டு போங்க, போற வழியில இறங்கிக்கிறேன்.
3: குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு நேராச்சு.
2: போட்டு யாரு சொன்ன வேண்டாம், ஒரு யானைக்கு மதப்பாடு கண்டு நம்ம சொல்லியாச்சு. உடனே போயில குழப்பமாகும், சிகிச்சை கொடுக்க வேண்டாமா? நேரம் போச்சுன்னா தலைக்க முடியாது. ஒன் அவர் ஆச்சு, பஸ்ஸே இல்ல. டோர் தர கார்ல எங்களை ஏத்தின்னு சொல்லி அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன். டோர் தரமா? டே ராமா எர்ற. எங்க போறடா நீ? முன்னாடி உட்காருப்பா. எதுக்கு இவ்வளவு தூரம் போய் படிக்கிறது? மாதவனி இப்பொழுத்த ஃபேஷனட ஆளாக்குமோ?
4: எனக்கெல்லாம் சிலபஸ் இவ்வளவு இல்ல.
2: கேட்டியா ராமா, டாக்டர் மகள் சொன்னது நம்ம நாட்டுல அந்த ஸ்கூல் இல்லை. கலெக்டர் நம்ம ஜாதி ஆக்கும், என்ன பிரயோஜனம்? நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்த ஐயா.
3: டேய் 500 வாங்கிட்டு வாடா.
2: காலையில் ரெண்டு கிளாஸ் போட்டது இல்லையா?
3: இனியும் வேணாமா?
2: அதுல ஆவியாயி போச்சடா. ஆன மதவள நிக்க, மும்பரி பாப்பானக்கும் நானே
3: பாரு.
2: எனக்கு மதம் போட்டாம இருக்கணும்னு கொண்டு வாடா. அறிவு கேட்டா உண்டாம்.
5: ஒன்னும் புரிய மாட்டேன்.
2: எஸ்கியூஸ் மீ, நோக்கி பேடிப்பிக்காடா. ஆனையை தலைக்கன் போன பின்னையான நின்ன. அல்லங்கள் வேண்ட ராமக்கண்ணா, நீ செல்ல. காஷ் குர்ற.
5: எஸ்கியூஸ் மீ, ஒரு மினிட், ஒரு பொருள் வாங்கானுண்டு.
2: ராமா கிறிஸ்டியன் மாப்பிள்ளை 500, சீக்கிரம் வந்துரு. நீ பச்சைக்குற ரெஃபரி வேணுமல்ல. ராமா காசு இங்க கொடு, நானே போறேன். நம்ம டாக்டர் குட்டிக்கு பிடிக்கல.
3: ராமா சாஸ்திரியில விடருது, போயா வைக்கும்.
2: என்னடா சொன்னா? நின்ற யானைக்கு எத்தனை கொம்பு?
3: யானைக்கு எத்தனை கொம்பு? 2.
2: அவ்வளவுதான? அதுன தலைக்க இவன் போதும். ராமா நீ செல்ல, காசு கொடு.
4: சரிங்க.

0: என்னடா பிரச்சனை சொல்லடா.
1: அந்த பொண்ணு ஹிந்து இல்லே,
0: அது உனக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பொண்ணை பார்த்தா யாருக்குதான் தெரியாது? அவங்க வேதக்கார பள்ளிக்கூடத்தி ஆக்கம் படிக்கிறது.
0: அங்க யாருக்கும் படிக்கலாமே.
2: நம்ம செல்லைய நாடார் இல்லவா டிரைவர், அவர் ராவத்தர் கடையில இருந்து மட்டம் வாங்கி வண்டியில ஏறும்போது அந்த அக்கா பின்னாடி உட்கார்ந்து இருந்தது என் கண்ணால நான் பார்த்தேன்.
0: ஏய் நில்லுங்க, நீங்க ஹிந்துவா? அஹிந்துக்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியில போர்டு பாக்கலையா?
3: எனக்கு தமிழ் வாய்க்க தெரியாது.
0: சீக்கிரமா வெளியே போயிடு, யாரும் பார்க்க வேண்டாம், பெரிய லெவலையே நடந்துடும்.
3: எனக்கு
0: தெரியும்.

0: அச்சா சாக்லேட் ரெண்டெண்ணம்.
1: தாபா அக்கௌண்ட்ல போட்டுக்கோ.
2: சரி டாக்டர்.
0: அம்மே விஷ்குணம் ஞான் இவடி உண்டு. கையும் முகம் கழிட்டு வந்து கழிச்சா மதி.
1: இது கண்டா ஐயே எந்தக்கே எழுதி கூட்டிருக்கேன். இத்தரைக்கு தரம் தாழாமோ? ஒரு சப்ஸ்டாண்டேர்ட் கவித, ஜீவித நிரீட்சணம் இல்ல, ஒரு குஞ்சு பூ. ஆராய் பத்ரநாயர்.
0: பத்ரநாயர் நோக்கட்டே நோக்கட்டே. ஆரா இதை அயச்சு கொடுத்த? ஆரா?
1: சத்யனாயிட்டும் ஞான ஒரு சுவாசிக்கும் போயில்ல, வெறுதെ அயச்சு கொடுத்து. பாபு ஒன்ன விளிச்சப்பழ அறിയുന്നത് ഈ ലക്കത്തിലുണ്ടെന്ന്.
0: ഇപ്പൊ എങ്ങനെയുണ്ട്? രണ്ടഭിപ്രായമുണ്ട്.

0: பத்ரா வாடி உள்ள வா. காலையில இருந்து காக்க குறுக்குது, சொந்தக்காரி யாரோ வருது. யாரா இருக்கும்னு நான் நினைச்சிட்டே இருந்தா. என்ன அதிசயம், கனவா நினவா? உக்காரு. ஏன் சத்தம் போடுறது? என்னோட ஃப்ரெண்ட் வந்தது பாக்கலையா?
1: குட்டிகளுக்கு கொடுக்கா ஞானொന്നും வாங்கல.
0: குட்டிகளா? ஒராளுதான், மோகினி. கடவுள் கொண்டு போயிட்டாரு.
1: எனக்கிப்போ அம்ம மாத்திரே பந்துவாயிட்டுள்ளு. ஞானும் என் ஆளும் இங்கிட்டு வரான் தீர்மானிச்ச திவசம் அத்தேன் விட்டு போய். 40 கழிஞ்சு ചാരം നമ്മുടെ പാപനാശിനിയിൽ മുഴുക്കണമെന്ന് മനസ്സ് പറഞ്ഞു. ഇങ്ങോട്ട് പോന്നു.
0: യാരെ തരരുത്, ശാസ്ത്രികളാ. അവരിരുന്ന് പോച്ചു. അവർക്ക് തൊണ്ടയിലെ ക്യാൻസർ വന്ന് രൊമ്പ കഷ്ടപ്പെട്ടാര്. 2 വർഷം ആ ഹോസ്പിറ്റലിലും വീട്ടുക്കുമായിരുന്നു അലഞ്ചോ.
1: നീ രണ്ടുപേരും
0: കാതൽ ചിങ്കെന്ന് എനിക്ക് തെരയും. ഇന്ന് പാപ്പി നടുവിലെ വന്നതിനാല്.

என்ன ராமா அங்க முடிச்சுட்டு நிக்கிறேன்? நிவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நேரம் போனது தெரியாதா? வர வர இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சு போல்றேன்.

0: தமிழகம் கேள்காம் தமிழ் ஞானங்கள்
1: சித்திரம் சாருலதா, சங்கீதம் சுந்தர் சி பாபு, ரஜன நிர்வகிச்சிருக்கிறது கர்கே, ஆலாபனம் மஹதி.